0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கோட்டுக்கூடா.
1: So much daring to roll out.